சுர்ண பெற ஏனசுக்காரி மோன் விக்குத்தா கியோன் ஜககுத்னி சுத்தா ஓகுப்பித்தானா அப்பனக் யக்கமானா அலமல் காயி சிரிச்சாயி பாயி மூரக்கந்த பத்துக்குவாயி விருணாவே குச்சு தாயினா பாயி ரேபே பாணி ரஹே பேபாணி மடி மசாணி அந்த நா ஜானே பிரபிஷ்தானி சத்குரு பேட்டை சோசுபாய் ஹர்கா நா மன் வசாய் நானக்கன் திருக்குரே சோபாய் ஆசந்தே சேத்தேனே கேவல் ஹம் மேசபத் ஜலாய் பாடி பகத்ரே மன் பாமதே.